ஆயுபோவன் சுப சந்தியாவக் எஃப்எம் அசுவட்டாயதச்சம் ஹய லக்மிஹிர ஆஸ்திரேலிய நவதேசிய பிரவர்த்தி சமகின் மம ரொஷான் மீதுகுல சூரிய ஆஸ்திரேலியாவை கோலேஜன் பக்ஷி பலியட்டு பெமினி ஹோத் பலமு வசூரே நெட் ஓவர்சீஸ் மைக்ரேஷன் சங்கியாவு லக்ஷ்மக் தக்குவா பமன அடுக்குரிமடு சரசும் கிரமின் சிட்டின பாபு வார்த்தாவனவா கோலேஜன் பக்ஷி பலியட்டு பெமினி ஹோத் பலமு வசூரே நெட் ஓவர்சீஸ் மைக்ரேஷன் சங்கியாவு லக்ஷ்மக் தக்குவா பமன அடுக்குரிமடு சரசும் கிரமின்